0: மனுத்தனி பூக்க சீரம் மினத்தொன்
1: Sebenarnya tidak nempel, di nun tadinya ditahan.